0: به ویژه در رابطه با واحدهای دفاعی هوایی در سراسر یوگسلاوی ادامه دارد و گزارش‌هایی نیز در رابطه با پاکسازی مقامات ارشد ارتش در دست است و پناهگاه‌ها برای استفاده افراد غیر نظامی آماده می‌شوند. خبرنگار بی بی سی در بلگراد می‌گوید مردم وحشت زده به نظر نمی‌رسند، ولی خیابان‌ها خلوت‌تر از معمول هستند و در پمپ‌های بنزین صف‌های طولانی تشکیل شده است.
1: ஆக இமெயிலின் அந்த மூன்று முக்கிய பாகங்கள் எவை? முதலாவது உபயோகிப்பவர் பெயர், அதாவது எளிதான ஒரு சொல். அடுத்தது
2: The simple at. It looks like a small A with a circle around it.
1: ஒரு வட்டத்துக்குள் அடைத்த சிறிய A, கேபிட்டல் லெட்டர் இல்லை, சிறிய A கொண்ட ஒரு சிம்பல் குறியீடு. அப்புறம் கடைசியாக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஒன்றின் பெயராகவோ இப்படி போகும் ஒரு பெயர், அல்லது இன்டர்நெட் சேவை வழங்கும் ISP நிறுவன பெயராகவும் கூட இருக்கலாம். ஒரு விஷயம், இமெயில் முகவரியில் இந்த ஸ்பேஸ்கள் கிடையாது, காலி இடைவெளி கிடையவே கிடையாது. ஆக இந்த வெவ்வேறு பாகங்கள் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளிகளால் பிரிக்கப்படுகின்றன. இந்த புள்ளிகளை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? இந்த இமெயில் முகவரி வந்த முறை பழக்கம் இல்லாதவர்கள் காதுக்கு முகவரி சொல்வதை கேட்கும் போது கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கும். ஐயா, BBC World Service-க்கு நீங்கள் இந்தியாவிலிருந்து இமெயில் அனுப்ப வேண்டுமானால் முழு முகவரி இமெயில் அட்ரஸ் என்ன கீதா?
2: World Service WORLDSERVICE.com

0: களத்தில் செப்புதற்றி வானலையில் வந்து நிற்கும் எந்துமிக்கவையை அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் தாயே, நீ இல்லாது விட்டால் உலகம் ஏது, உயிர்கள் தானேது? அந்த சராசரங்கள் அனைத்து தாயாகி தந்தையாகி தற்கொரு தெய்வமாகி.
2: Redacción Latinoamericana, La Voz de Rusia, Código Postal 113-326, Calle Pyatnitskaya 25, Moscú, Rusia.
3: Nuestro fax es prefijo 095-950-5648.
2: La dirección en el correo electrónico es letters@vor.ru.
3: Los usuarios de Internet pueden conocer las preguntas del concurso en el website de La Voz de Rusia, www.vor.ru.
2: Envíe su respuesta hasta el 6 de junio del año en curso.
3: En nuestros programas incluiremos sin falta las grabaciones de los audiocasetes y cartas sonoras, voice mail, que nos envían con poemas de Pushkin recitados por ustedes en español o en ruso.
2: Serán también bienvenidos los dibujos, colajes fotográficos y otras ilustraciones de sus respuestas.
3: Adhiérase a la celebración del bicentenario del natalicio de Alexander Pushkin.
2: Y participe en este concurso internacional de La Voz de Rusia.
3: Rusia les invita a escuchar. En el mundo de la cultura.
4: Buenas noches, estimados oyentes.
5: Anna Yere, Tiaje, Churchill, Abergale, Pagandarindai, Nandi Daye.
6: நிறைவு பெற்றது.
7: இரசபை
6: கடம்
7: கடம்
8: இன்றைய சிற்றலை உறவு பால நிகழ்ச்சிகளின் நிறைவாக இனி வருவது.
9: இங்கிலீஷ் பொந்தி ஐபிசி தமிழ் இன்க்ரீஸ் எஸ்டிஎஃப் சர்வேலன்ஸ் நம் பாறை ஃபோர் ஸ்ரீலங்கா ஆர்மிக்கு இன் பிளாஸ்ட். Bishop concerned at troops' proximity to church. Manakam. The special task force stepped up surveillance in the Tamil areas of the Ampara district in southeast Sri Lanka on Friday, following information that several suicide bombers of the Liberation Tigers had moved in recently for attacks. The villages of Tirukkovil, Karidim, and other smaller Tamil settlements on the southeast coast of the district.
10: Türkiye'de saat 4. Burası TRT Türkiye'nin sesli radyosu. Haberleri veriyoruz. Önce haberlerden özetler. Hafta ortasından beri sırtlara aralıklarla devam eden NATO harekatı ikinci aşamaya girdi. Ve artık NATO'nun hedefleri arasında sırtların kara birimleri, ağır silah ve zırhlı araçları da var. Cumhurbaşkanı Demirel, uygar dünyanın Türkiye'ye terörle hakkı mücadelesinde yardım ve destek olması
11: Ecco, adesso per la gioia di voi ascoltatori abbiamo messo un libro intero alla cima del ceppo, proprio in cima. Devo dire che visivamente sembra bruciare molto bene. Poiché si sfalda pagina per pagina, speriamo solo che non cada di colpo sopra gli altri libri, creando lo spiacevole inconveniente del crollo degli stessi, mentre aggiungiamo un legnetto di mogano. Come ripetiamo, è un legno prezioso e raro che si ottiene dalla deforestazione dell'Amazzonia. così distrutto il mio famoso case in stecche di mogano che molti di voi hanno potuto apprezzare all'EC meeting del Forte Prenestino. Bene, bruciare libri si rivela essere quindi un'attività interessante, rilassante, e terapeutica anche, oserei dire, poiché un libro che brucia acquista di significato. All'interno di una visione cosmica della cultura,